திருக்காய் கிருத்தி கிருத்துவா ஜுக் ஜுக் பேர் விட்டாய் ஜானி புஜே தாய் சாத்த ஜுக் சந்தோக்கா திரைமகிருத்துவா திரே திரை